சமித்தே இருக்கலாம் சிருஷ்டா கொண்டிருக்கம் கிளி நிதி ஏ உமிதுனோ சாசுதகா சாந்திரணா பேதா கை